0: Dengarkan sekarang Indie Point oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021. Rakita.my.
1: Kita dah datang ke final authority lah. You jangan ingat saya takut biar orang.
2: பிடியாத இருளில்லன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.

0: Dengarkan sekarang Tinggi Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021.
1: Rakita.
2: Kita dah datang ke final authority lah. You jangan ingat saya takut biar orang. You pun saya tak takut.
3: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்